0: மொபிடெல் ஃபைபருக்கு கேதரம் ஃபிட் கரன் ஒக்கும டிவைசஸ் கனெக்ட் கரன் கேமிங் வல்ட லோ லேட்டன்சி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் அன்லிமிடெட் தோரகன பேக்கேஜ் ரசா SLT மொபிடெல் ஃபைபர்
1: சத்யாக்கு லக்கடை.

ஜி மொபைல் ஃபைபர் கெதர் நம்ம ஃபிட் கரன் ஒக்கும டிவைசஸ் கனெக்ட் கரன் கேமிங் வேர்ல்ட் லோ லேட்டன்சி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் அன்லிமிடெட் தோரகன பேக்கேஜ் பிளஸ் எஸ்எல்டி மொபைல் ஃபைபர்.

எல்லா கொலகாய் வினாடி ஹத்தலிஸ் ஹயா இதேங் தொலஹடத்லாங்க இனே இது எல்லா டிக்கெட்டு கேயானா விழா விசராட மூவினா ஏ கேன்னு விழா அப்படி கேனவா மமனந்த யானவா ஒயாத் தென் இக்கம தனி இன்னிப்பா ஒயாத் இசராட யான்னு கேல ஏம தமாய் ஜீவிதே விழா விசராட யானவா கேன்னு அப்பிட்டத் புழுவங்க இன்னோனே விழாவத் தெக்கம் இசராட யான் நெத்தங் அப்பி ஹிதுவோத் அப்பி விழாவ தென் ஒன் விழாவை கொலாய் ஹத்தலிஸ் ஹதை ஒயா தொலஹ வித்தி ஹிதனவா ஐயோ மங்காரி கொலாய் ஹத்தலியட வகை விழாவட கருப்பு வெடி வெடக் நேனே கிசி பாலக் நே ஏவாயின் வெடக் நே கொலஹாய் ஹத்தலி கியன்னு தொலஹா வெத்தி நத்தங் அப்ப இது முன் தெங் கொலாய் ஹத்தலி ஹாய் கொலாய் ஹத்தலி சதாய் வெலாவ அப்ப கொலஹாய் கொலஹாட் வெட் கரு வெடக் கன ஹித ஹித ஐயோ மங் மேம தேக்கலா முகத கரன்னு கேல ஹித ஹித இன்ன ஹேபை அத்தரம ஜீவிதே இஹம பசு தேவின் வெலாவக் நே முகத ஒயா கலிங் வெலாவக் கன ஹிதன் ஹிதன் தவ தவ வின்னி ஒயாகி வெலாவ தவ டிக டிக இசரஹட அனேக காலே சீமிதை காலே சீமித நிசா அப்பி ஹொந்த சிஹியன் வெட கரண்ட ஓனே ஹரி மெசேஜ் எக தாபு கட்டி மதக் கரன தமை ஹெதுவே கவுல் மெசேஜ் எக தாலா தீனி கல பலமு மெசேஜ் எக தாலா தீனவா மம கவிந்து மாபலகமி யாவத் எக துகுர கன்னி கிதா மெசேஜ் எக கீரா தீனி ஹரி தவ கவுது தவ தவ மீ லக்கட ரேடியோ சத்யாந்தே அப்பிட தென் சிந்துவக் கீர தாலா தீனவா ஹலாவதின் பேட்ரிக் தமை மெசேஜ் எக தாலா தீனி ஹரி பேட்ரிக் அப்பிவாவத் எக துகுர கன்னோ தவ ஹாய் அப்பிவாத் எக துகுர கன்ன துவ அஞ்சலி புதா ஹசரல் நோரின் நிலேஷா தான் மெசேஜ் கேவல தீன் தவ கவுது தவ மெசேஜ் தாத்தின கட்டி பலமு தவ தால தீனவா சத்தியகல ஹடு ஆகி இன்னும் அதிகட்டும் கேலையால சேருவா விடின் தாய் மெசேஜ் இவ்வளோ தீன் கே டி ஏ சமர சிங்க தமாய் மெசேஜ் இவ்வளோ தீன் ஹரி எனதீங்க மே கட்டியா தேவாகி மே விதி மெசேஜ் தாத்தின ஹெமோ மத்தேக்கு தூரகன் அப்படி ஹம சிந்துவா எல்லா வைக்கொள்ள ஹாய் வினாடி ஹத்தலிஸ் அட்டாய்

0: ஆபீஸ் இக்வனதா சீட்ட சவுதா பதாதா சிபுராதா தினபல பாஸ்பர் எகே சீட்ட பூரா பேய துணக்
1: லக்கட கோல்டன் வாய்ஸ்.

0: பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணைய லக்ஹாண்டு ஜி ரஷ்மி.
1: All right, சமகமே அபூர்வ ஷில்பி யுவல வேதிக்காவட கந்தவாரம் உள்ள பண்ணி இவனம் யூரோப்பிய ஆராதனாவது

0: இசை நுண்ணியன ஹட ஜோடி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: லக்கண சித நிவன புதுபன சித நிவன புதுபன
0: சத்தியந்தே ராத்திரி சுமதுர தர்ம தேசனய சினசுராதா ராத்திரி நவேட
2: மினிசத் கமகன பன பதன் மோகய துரலன்
0: சசர மக பின்புரன ஒப சித நிவன புதுபன தாயகத்துய சதஹா விமசன்ன பிந்துவை ஹத்சிய ஹத்தை ஹத்தை தேசிய ஹத்தை துணை ஹாரசிய பனஸ் ஹத்தர
3: වෙනදයක් වෙච්ච දෙයක් කියලා බලාගෙන හිටියම කපුටු අපේ ඔළුවේ කූඩු හදලා බිත්තරක් දානවා. මේ සිදුවන හැමදේම දේශපාලනිකයි. ඉතින් මේ සමාජය ගැන වෙන දේවල් ගැන ඔබටත් අදහසක් ඇති. අපි ගැනම කතා කරමු. සර්ච් සයිඩ් ලයින්
4: ඉරිදා උදේ 8ට වෙනසට කැමති ඔබේ අදහසට අපේ දුරකතන විවෘතයි 0.7.3 93.5 93.7 Searchlight Samajika Vishnaya
1: FM 93.5 FM 93.7 Lakhana Radio ITN
5: Velavaratri 8 minadi 46 Lakhana aagininne

சமய சூத்ர தீஷ்ணாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேசனா கரண லத ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்ர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்வன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக திவிதேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவா விவாதன பூர்வகவ தச தஹசக் சக்ராவாட்யன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதும் சரண கிய யம் பிம்பதிக் வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட கியமினி